0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த

0: காலை 7:35 மணி. கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பில் செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.
1: One of the longest running Filipino radio shows, Tinig Pinoy, delivers the hits every time. From classic tracks to modern chart toppers, hear them all alongside the latest headlines in business, entertainment, and community notices at 104.6 Planet FM. Every Saturday, 12:25 till 2 p.m. Tinig Pinoy, your music connection to the Philippines.

0: பல் பொன்னாத்தலாம் கிருத்தோங்கன்னு இல்லை சார். லீவு சீட்டு வந்தாக்கா நீ இந்த பக்கம் தரத்தர அந்த ஒத்துக்கான காலாவில் இந்த ஒன்று காலாவாத் கேந்த சார் கேந்த சாப பக்க சல்ல தக்கி மைன போச நிக்கலவு
1: சல்ல இந்த முத்து பி கேந்த
0: ஐயா சா சாந்தோ நீ ஐயோ மந்த நீ இந்த ஊனோ தான் நீ ஊனோ ஊனோ தானே போன பக்கறங்க உள்ளாம்பம் பேக்காசி நான் குதாத்தி சேங்க ஒத்துக்கணும் சொல்ல மாட்டேன் இங்க தொடர்ச்சிக்கணும் தொம்ப போசேங்க கல்வாய் காய்ச்சி பண்ண
1: ஒசு பண்ண மாட்டேன்
0: ஒசு பண்ண மாட்டேன்

0: lasai tupa. Lai sutal tu kena dona ngone, dona ngone. Etong tak kena matu wat, bawa lom tu kena. Ada ni siang ngone ni bina kena bawa tua. Ena bawa vitalia gulinga. Sangkai sambean ni waya. Bertada apa? Ni sana pun sendiri. Era apa sana? Kau aus aus aus pergi bawa vida na so na simpul ni matu itu. Nada mana wali ni lah, kita bosulawa. Atau nak orang sana? Kau sendiri kalau mempunyai tuntun. Nampu sendiri kalau telah ngah mempunyai tak Hindu atau mempunyai bulataka. Mempunyai telah ngah Hindu mempunyai tuntun. Esini lawan ini meli meli rongan hitam pembina kekina. This is what I learned. This is what the Bible says. Saya ngah meka aku kau nak kau belum malang ibu kau. Saya mana kina nampu saya kau aku ya melakukai bulataka. Epo kamu tak nak kau Esini ni bunuh kau yang nona teka, esini bunuh kau yang nak kau itu bika, bunuh kau yang nak kau sulit bika kalau malang. Two different things all together.
1: Dora lenggali satu ni kau, balik tanya bawa ni tinggal. O kau yang bunuh tak nak kau yang katiku, nona bunuh kau sekarang bunuh katiku. Nalenggali tu kau bunuh tu, mai kita ni bapa kau situ kili kau.
0: Yeah.
1: Sebenarnya rendah sih ni merungut.
0: Sebenarnya kata kau baru muncul.
1: Iya. Sebenarnya kata kita ni bapa kau sih kau enduri cikku.
0: Eh, anak bunuh cok ni kau taruh tiko. Itu kan yang wali, itu kan yang wali. Saya kan Hindu anak lengga, saya kan yang wali. Every problem have a solution. There is no problem that does not have a solution. Ni kaji kau pola, ni kau ni kaji kau pola. Aku rawat anak kena, kembali. Lengga kena dan rendah kena tu kori. Balik tadi tu kau lamu kau nak Kristo, I can deal with. Aku rani bulat akan bulat kau. Kalau lama saya ni labu buike buike, rata orang nak kamu saya dapat ngah, nak ni bulan dua video kena, akan cepat. Malah sama orang lama, nak kalau bulan kata bulan kalau, bosan ni kalau, nama maroh ya bulan takah, nak bosan ni kalau. Kalau kau tengah you are reading Bible.
1: Amin. Atau susu kan lingan ni kalau kau bumbut ni maroh, terkait dengan vital ni sing lebih tinggi. Bumbut na vital na terkait dengan sing lebih ni kau nanda tengah cunga minta lebih tinggi anda. Nindon yang bagi bunda tiga buku na, menda tiga buku. Nanda sengat itu nanda tiga buku. Berarti melihat apa yang bagi bunda mata takkan terjadi semua. Yang bagi guru nanda guru sabu kuah.
2: Waktu berusai wanuli negeri nali berikam, ia mahu kalai panak kengan. Obor seni kelamai kalaiyam, nuti nandu dasum, aru epam, alabersayil, uttamul kalamde, ungalin bird, teri berum, uru tanitru mana tamil wanuliye kritik tabaradi pol.
3: Pradi seni kelamai thorum kalai erd padaride, bani budal wanali kali rudak tabalde, ungal birdgal teri berikandre, newsalad tamil botu sangatiruye serap tamil wanuli. Tumbulosie, sih mereka katrikam dekhan peribakkan, ni mereka makhluk wara, ini ye kahle wara kengalai teriwita kundo, ini jun malam, ini malam tiadi, sani kelamai, ini dayatiti, ini mati aram, angke, dekhan sile, ini run bala bepundro, mudahil number bade, ini ye terikural, terikural ini terbade kah, ini bade angkukum malipukumuri number, binal asriyan, teri tawaraja paspali perle ya mereka.
4: Manakam tan, manakam niatlem. இன்றைய குரல் அமுதத்தில் மடியின்மை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குரட்பா. மடிமட கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தனினும் உந்து. மடிமட கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தனினும் உந்து. இக்குரட்பாவின் பொருளை நோக்கலாம். விடத் தருவதாய மடியை சோம்பலை தன்னுள்ளே கொண்டு ஒழுகும் அறிவில்லாதவன் பிறந்த குடி அவன் தனினும் முந்துற அழியும் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். அழிவு தருவதனை அகத்தை கொண்டு ஒழுகுதலின் பேதை என்றும் அவனால் புறந்தரப்படுவதாகலின் குடி தனினும் முந்துற அழியும் என்றும் கூறினார். ஆக்கத்திற்கு பிற்படினும் அழிவில் முற்படும் என்பதாம் எனவும் பரிமேலழகர் குறிப்பிடுகின்றார். ஒருவர் தன் வாழ்வில் சோம்பரித்தனத்தையே சிறந்த கொள்கையாக கொண்டு வாழும் முட்டாள்தனம் அவருடைய முழு குடும்பத்தின் பெருமையை புகழை அளித்து அவரை கீழ்நிலைக்கு கொண்டு வருவது மட்டுமல்லாது அவரது சந்ததியையே அழித்துவிடும் என விளக்கம் தருகின்றனர். சோம்பல் உடையான் ஊக்கத்தை கைவிட்டவன் ஆவான். அவனது குடும்பம் பொருள்வளம் குன்றி குடி பெயரும் மங்கும். சோம்பர் என்பவர் தேம்பித் திரிவர் என ஔவையார் அருளிய கொன்றை வேந்தன் பாடல் வரியொன்று.

0: என்று கூறப்படுகின்றது. திறமை இருந்தும் தோற்று போனவர்கள் பலரின் பின்னணியில் இருப்பது சோம்பேறித்தனம். அது ஒருவரை அறியாமலேயே குடும்பத்தின் முன்னேற்றத்தை தடுக்கும் தன்மையது. சோம்பலை உதறி தள்ளி சுறுசுறுப்புடன் இயங்கின் பரம்பரையை உயர்ந்திலைக்கிட்டு செல்லும் என விளக்கம் தருகின்றனர். எளிய மரபாக இருப்பினும் அதை உயர்ந்த மரபாக உயர்த்துவதற்கு சோம்பலை சோம்பி போகச் செய்க. மடிமட கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தனினும் உந்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம் ஒன்று. தென்னிந்திய தமிழ் திரைப்படத்துறையிலே மறக்க முடியாத படம் பாடல்களையும் நடிகராகவும் வலம் வந்த திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடும் அவர் தொடர்பான பாடல்களோடும் நிகழ்ச்சியினூடாக உங்களை வானலைகளினூடாக வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீலப்பூ அருள்தாசன் அவர்கள்.
2: தமிழ் சினிமாவில் தனது கம்பீரமான குரலின் மூலம் புகழின் உச்சத்திற்கு சென்ற பழம் பெறும் நடிகர் டி ஆர் மகாலிங்கம். தனது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் மற்றும் கசப்பான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் இசை, நாடகம், பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக திறமையுடன் தனது வாழ்க்கைக்கான அடித்தளத்தை வலிமையாக ஊன்றியவர். செங்கோட்டை சிங்கம், வெட்டுக்கட்டையில் பாடும் சாரீரம் கொண்ட பாடக நடிகர் என்று நாடக உலகில் புகழ்கொடி நாட்டியவர் ஜி எஸ் கிட்டப்பா. அவருக்கு பின் கம்பீரமும் இனிமையும் சரியான கலவையில் இணைந்த குரலில் பாடி கிட்டப்பாவின் இசை வாரிசு என்று புகழ் பெற்றவர் டி ஆர் மகாலிங்கம்.
3: மதுரை மாவட்டம் தென்கரை கிராமத்தில் பிறந்தவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள். ஏ வி மெய்யப்ப செட்டியார் தான் தயாரித்த நந்தகுமார் என்ற படத்தில் 1938 இளம் கிருஷ்ணராக அவரை நடிக்க வைத்தார். மகாலிங்கம் ஓர் இளமை நடிகராக உருவெடுத்தார். ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் வள்ளியாக ருக்மணிக்கு எதிரே மகாலிங்கம் அவர்கள் முருகப்பெருமானாக நடித்து தனது குரலில் பாடல் ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். காயாத கானகத்தை என்ற அந்த பாடல் அவரது கண்ணீர் குரலில் கிட்டப்பா மீண்டும் பிறந்து விட்டார் என்று ரசிகர்களை சொல்ல வைத்தது. சுதந்திரத்திற்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்த ஒரு சமூக நாடகமான நாம் இருவர் மற்றும் வேதாள உலகம் என இரண்டு படங்களில் நடித்து புகழ் பெற்றார். அதன் பிறகு பெரும் புகழ் பெற்ற ஞான சௌந்தரி, இதய கீதம் என மகாலிங்கம் நடித்த படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது. அப்போதுதான் மகாலிங்கத்தின் தென்றல் இளமை தோற்றம் மற்றும் அழகான அமைப்பு திரை உலகினரை கவர்ந்தது. புதிய சகாப்தத்தின் வருகையுடன் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறிய டி ஆர் மகாலிங்கம் தனது மகன் சுகுமாரின் பெயரில் ஓர் நிறுவனத்தை ஆரம்பித்து திரைப்படம் தயாரிக்க தொடங்கினார். மச்சரேகை, மோகன சுந்தரம், சின்னத்துறை, விளையாட்டு பொம்மை போன்ற படங்களை தயாரித்தார். அமுதவள்ளி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆடை கட்டி வந்த நிலவு, கண்ணில் மேடை கட்டி ஆடும் அழிலு, குளிரோடையில் மீதக்கும் மலர் ஜாடையில் சீரிக்கும் இவள் காணம் விட்டு வந்த மயிலு, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலு. மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்கள் அத்தனை பாடல்களையும் எழுத அப்படத்தில் இடம்பெற்ற செந்தமிழ் தேன்மொழியால் என்று டி ஆர் மகாலிங்கம் மென்குரலில் பாடிய பாடல் இன்றைக்கும் தமிழர்களின் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவரது திரைவாழ்வில் மீண்டும் ஒரு வெற்றி மாலையாக விழுந்தது.

கண்ணில் பழரசம் தருவாய், பருகிட தலை குனிவாய். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கவிஞர் கண்ணஹாசன் அவர்கள் எங்கள் திராவிட பொன்னாடி என்று மகாலிங்கத்தை பாட வைத்து தனது படத்தில் பிராமண நடிகரை கதாநாயகனாக நடிக்க வைத்ததாக எழுந்த விமர்சனத்துக்கு பதிலளித்தார். 1965 வெளியாகி பெரும் புகழ் பெற்ற திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற பாடலை பாடி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அடுத்து கந்தன் கருணை மற்றும்

0: ராஜராஜ சோழன் போன்ற படங்களில் துணை பாத்திரங்களில் நடித்தார். 1978 கோயம்புத்தூரில் ஓர் இசை நிகழ்ச்சிக்காக அவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டிருந்த போது மதியம் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கட்டிலுக்கு அருகில் இறந்து கிடந்தார். அவரது வாழ்க்கை ஒரு முழு வட்டத்திற்கு வந்துவிட்டது. அவர் அழகான தென்கரையில் ஓர் இசை கலைஞராக தொடங்கி மற்றும் அற்புதமான நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு முடிவு கொடுத்தார். நன்றி.
1: நிகழ்ச்சியிலே தொடர்வது டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலே குன்னக்குடி வைத்தியநாதனின் இசையிலே கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளிலே வெளிவந்த சிறப்பு பாடல் இப்போது நேர்களுக்காக.

மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுற்று மாலை எட்டு தொகையாகும் பாட்டிசையும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது சர்வதேச செய்தி குறிப்புகள்.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணியூடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறதா மத்திய கிழக்கு போர். 3 மாதங்களாக உலக அரசியலின் மையப்புள்ளியாக இருந்த அமெரிக்கா ஈரான் மோதல் தற்போது முக்கியமான தீர்ப்பு முனையை எட்டியுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் உறுதியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா நகரில் வெள்ளிக்கிழமை ஜூன் 19 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னேற்றம் மேற்காசி பிராந்தத்தில் நடித்து வந்த பதட்டத்தையும் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த அச்சத்தையும் குறைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. வளைகுடாவில் தற்போதற்கு போர் முடிவுக்கு வந்துவிட்டது. மத்திய கிழக்கில் இருந்த அமெரிக்க தளங்கள் பலவும் தாக்கப்பட்டன. ஈரானுக்கு பில்லியன் கணக்கில் பணம் வழங்கப்படுகிறது. ஈரான் இனி ஹோர்முஸ் நீர்நிலையில் சுங்கவரிகளை வசூலிக்கும். அதேவேளை

0: இஸ்ரேலில் வளர்ந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு வருகிறது. வாஷிங்டன் அரசு இந்த சமாதான நடவடிக்கைகளை எப்படி திருத்தி கூற முயன்றாலும் ஈரான் ஒரு தோற்ற நாடாக வெளியேறப்போவதில்லை. ஈரான் பாரிய குண்டுவீச்சிலிருந்து தப்பித்தது. ஈரான் தனது அரசாங்கத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டது. அதேவேளை ஈரான் ஹோர்முசே ஒப்பந்தத்தின் மையத்தில் வைத்திருந்தது. முடக்கப்பட்ட சொத்துக்களும் பொருளாதார தடைகள் நீக்கவும் இப்போது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வந்துள்ளன. லெபனான் போர் நிறுத்த கட்டமைப்பு இழுத்து வரப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் எவ்வளவு கடுமையான பேச்சுக்கள் பேசினாலும் லெபனானில் அதன் நடவடிக்கைகள் காரணமாக இப்போது அழுத்தத்தை எதிர்கொள்ளது உண்மையில் அமெரிக்கா எதிர்பார்த்த முடிவு அல்ல. போரின் ஆரம்ப கட்டத்தில் முக்கியமாக ஈரான் நசுக்கப்படும், அழிக்கப்படும் என்று எல்லோரும் கூறினார்கள். தெஹ்ரான் சரணடைந்து திருப்திப்படும் என்றும் மேற்குலக நாடுகள் கூறியது. அதிகபட்ச அழுத்தம் அதிகபட்ச கீழ்ப்படுத்தி உருவாக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஈரான் தனது புவியியல் அமைப்பு, பொறுமை மற்றும் பிராந்தி செல்வாக்கை பேரம்பேசன் சக்தியாக மாற்றிக்கொண்டது. புகழ்ச்சிக்காக அமெரிக்கா ஒரு தலைப்புச் செய்தியை பெறுகின்றது. ட்ரம்ப் ஒரு வெற்றியுரையை ஆற்றுவார். இஸ்ரேல் விரக்தியை பெறுகிறது. ஆனால் ஈரான் சர்வதேச அரசு மிக முக்கியமான ஒன்றை பெறுகிறது. உயிர் உழைத்தல், செல்வாக்கு மற்றும் பேச்சுவதில் ஒரு இடம் வகிக்கின்றது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி ராணுவம் மோதல் வெடித்தது. ஆரம்பத்தில் கடற்படை நடவடிக்கைகள் மற்றும் வான்வழி தாக்குதல் தொடங்கிய இந்த மோதல் பின்னர் பிராந்திய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளாக வளர்ந்தது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உலக எண்ணெய் சந்தைகளும் கடுமையான அதிர்வுகளை சந்தித்தன. இந்த சூழ்நிலையில் கடந்த April 8 இடைக்கால போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டது. அதன் பின்னர் கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்த முயற்சியின் மூலம் இருதரப்புக்கும் இடையே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆரம்பத்தில் சில முக்கிய விடயங்கள் கருத்து உருவல் காணப்பட்டாலும் நீண்டகால பேச்சுவார்த்தையின் பின்னர் தற்போது அமைதி ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றத்தை முதன்மையில் அறிவித்தவர் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆவார். தனது சமூக வலைத்தள பதவியில் அமெரிக்காவும் ஈரானும் தீவிர பேச்சுவார்த்தையின் பின்னர் அமைதி ஒப்பந்தம் இணக்கம் கண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் உறுதியானதை உறுதிப்படுத்தியுள்ளார். உலக வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் வந்த ஹோர்முஸ் நீர் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாகவும் சர்வதேச கப்பல் எந்த தடையின்றி இந்த பாதையை பயன்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று ஹோர்முஸ் நீரின் முழுமையான மீள் திறப்பாகும். உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகள் ஒன்றாக விளங்கும் இந்த நீரினை வழியாக தினசரி மில்லியன் கணக்கான பீப்பா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே இந்த பாதை திறக்கப்படுவது உலக பொருளாதாரத்துக்கு மிக நிம்மதியை வழங்கும் என்று பொருளாதாரங்கள் கருதுகின்றன. அதேபோல் ஈரானின் கடற்பல் மாவட்ட அமெரிக்க ராணுவ படைகள் 30 படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஈரான் தனது கடற்பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை சோழன் முக்கிய குழு ஒன்றை நிறைவேற்றுள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் ஒப்பந்தத்தில் 14 முக்கிய அம்சங்கள் உள்ளதாகவும் அவற்றில் முக்கியமாக அமெரிக்கா ஈரானின் 12 அமெரிக்க டாலர் மதிப்பான ஈரானின் சொத்துக்களை உரிப்பது தொடர்பாகவும் உத்தியோகமாக அறிவித்துள்ளது. எனினும் இந்த அமைதி ஒப்பந்தம் முழுமையான தீர்வா என்ற கேள்வி இன்னும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரங்களில் எதிர்காலத்தில் மீண்டும் கருத்து உரல் உருவாகும் சாத்தியங்கள் உள்ளன. இதனாலேயே ஒப்பந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் அமெரிக்கா மீண்டும் ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கலாம் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். மொத்தத்தில் ஜெனீவாவில் கையெழுத்தாவுள்ள அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் சமீபகால மேற்காசிய அரசில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. இந்த ஒப்பந்தம் நிலையான அமைதிக்கான அடித்தளமாக அமையுமா அல்லது தற்காலிக அரசியல் சமரசமாக மட்டும் மாறுமா என்பதை தேர்தல் மாதங்களே தீர்மானிக்கும். இருப்பினும் போரை விட பேச்சுவார்த்தை என்ற இருதப்பினை இந்த முடிவு உலக அமைதிக்கான ஒரு நேர்மறையான முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. மீண்டும் உங்களுடன் வானிலர்கள் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை வருகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் புத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் புத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு விடுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் பூத்தூர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் பூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் ஜூலை மாத சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் பூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு விடுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் பூத்து சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம் வருவது படித்ததில் பிடித்தது.
2: வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக 5 கால விவாகரத்து வழக்கு. ஆவணங்களை கிழித்து நீதிமன்றத்தில் சேர்ந்த தம்பதி. 5 கால விவாகரத்து வழக்கு.

அவருக்கு ஆவணங்களை நீதிமன்ற வளாகத்தில் கிழித்தெறிந்த மனைவி தனது கணவருடன் ஒன்று சேர்ந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளதாவது, டெல்லியை சேர்ந்தவர்

பால், பழங்கள் அல்லது ஒருவேளை மட்டும் சைவ உணவு உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். இன்று ஜூன் மாதம் 20ஆம் நாள் வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் சஷ்டி விரதம் இருப்பது மிகவும் நன்று. சஷ்டி திதி ஆரம்பம் நேற்று மாலை 5 மணியில் இருந்து இன்று மாலை 3:47 மணி வரை. உதய தேதி அதாவது சூரிய உதயத்தின் போது இருக்கும் திதி கணக்கீட்டின்படி பக்தர்கள் அனைவரும் ஜூன் 20ஆம் நாள் சனிக்கிழமை அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து தங்கள் மாதாந்திர சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த வகையில் நமது திருக்கோவிலில் இன்று மாலை 6 மணி அளவில் விசேஷ பூஜைகள் ஏற்பாடுகள் செய்துள்ளோம். கலச பூஜை, அதைத் தொடர்ந்து சத்ரு சம்ஹார ஹோமம், அதைத் தொடர்ந்து அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் செய்ய ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.

சோழ நாயனார். சோழ நாட்டின் தலைநகரம் உறையூர். செல்வம் கொழிக்கும் திருநகரம் அது. அங்குள்ள கடை வீதிகளில் எல்லா நாடுகளில் இருந்து வந்துள்ள பண்டங்கள் நிரம்பியிருக்கும். யானை பந்திகளும் குதிரை கொட்டடிகளும் பல அங்கங்கே இருந்தன. கார் ஏறும் கோபுரங்களும் கதிர் ஏறும் மலர்ச்சோலைகளும் தேரேறும் மணிவீதிகளும் உடைய உறையூரின் புகழ் உலகம் எங்கனும் பரவியது. அந்த நகரத்தில் சோழகுல பெருமன்னராக இருந்து அரசாண்டார் புகழ் சோழர் என்பவர். அவர் தம்முடைய தோல் வலியினால் பகை மன்னர்களை அடக்கி அவர்களை திரையழிக்க பணித்து மன்னர் மன்னராக செங்கோல் ஒச்சி வந்தார். சிவபெருமானிடத்து பேரன்பு பூண்டவர் அவர். ஆலயங்களில் எல்லாம் நன்றாக பூசை முதலியன நடைபெறும்படி வேண்டியன அழித்து பாதுகாத்தார். சிவனடியார்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு வேண்டுவன அளிப்பார். அவர்களிடம் குறை இறந்து நிற்பார் போல பணிந்து ஒழுகி அவர்கள் குறிப்பை அறிந்து வேண்டும் பொருளை கொடுப்பார். ஒரு பொருளை ஒருவனிடம் பெற எண்ணிய இரவலன் அவனிடம் சென்று குறை இறந்து நிற்பதே உலகத்தின் பெருவழக்கு. ஆனால் புகழ்ச்சோழரோ தாம் கொடுக்க வேண்டியவற்றை குறையுடையார் ஒருவரைப் போல பணிந்து நின்று அடியவர்களுக்கு கொடுப்பார். தொண்டர்களிடம் அவருக்கு இருந்த பெருமதிப்பு அன்பே இதற்கு காரணம். அவர் கொங்கு நாட்டரசரும் மேற்கு திசையில் உள்ள பிற நாட்டு அரசர்களும் தங்களுடைய திரைகளை கொண்டு வந்து கொடுக்க வசதியாக கருவூர் என்னும் நகரத்திற்கு சென்று தம் சுற்றத்துடன் தங்கலானார். அத்திருத்தலத்தில் உள்ள திருக்கோவிலுக்கு ஆனிலை என்று பெயர். அக்கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி தமக்குரிய திருமாளிகைக்கு சென்றார். மேற்புறத்துள்ள அரசர்கள் வந்து மன்னரை கண்டு பணிந்து தம் திரைகளை அழித்து சென்றார்கள். அப்பொழுது புகழ்ச்சோழர், இந்த பக்கத்தில் உள்ள மன்னர் யாவரும் திரை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்களா, யாரேனும் எஞ்சியிருந்தால் சொல்லுங்கள் என்று தம் அமைச்சரிடம் சொன்னார். அது கேட்ட அமைச்சர், யாவரும் திரை செலுத்தி விட்டார்கள், ஒருவன் மட்டும் இன்னும் திரை குளராமல் தாமதம் செய்கின்றான் என்றார்கள். யாரவன் என்று சோழன் கேட்டார். இங்கே அருகில் மலை அரணத்திற்குள் இருக்கும் அதிகன் என்பவன்தான் திரை கொடுக்கவில்லை. அப்படியா? அவன் எத்தகைய அரணில் இருந்தால் என்ன? உங்களுக்கு அது பொருளோ? நீங்கள் படைகளுடன் சென்று அவன் அரணத்தை அழித்து வாருங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டார். அரசருடைய ஆணைப்படியே பெரிய படை அதிகனுடைய அரணை நோக்கி சென்றது. அதிகமானுடைய படையும் சோழர் படையும் ஒன்றை ஒன்று எதிர்த்தன. பெரும் போர் மூண்டது. போர் மிகவும் கடுமையாக நடந்தது. அதிகமானுடைய படை முழுவதும் ஆற்றலுடன் போர் செய்யும். ஆயினும் சோழ அரசருடைய படைக்கு முன் அப்படை நிற்க இயலவில்லை. யானைகள் வீழ்ந்தன, குதிரைகள் குலைந்தன, போர் வீரர் பலர் மாண்டனர். அதிகமான் படை இவ்வாறு சிதைந்து குலைந்து அழியவே அவன் தன் கோட்டையை விட்டு எங்கோ ஓடிப்போனான். போர்க்களத்தில் பகைவர் விட்ட பொருளையும் அந்த அரணில் இருந்த பொன் முதலியவற்றை படை வீரர்கள் கைப்பற்றி கருவூருக்கு கொண்டு வந்தார்கள். இறந்த பல படை தலைவர்களுடைய தலைகளையும் வீரர்களின் தலைகளையும் சோழ மன்னர் பார்த்து கழிக்கட்டும் என்று எண்ணி குவையாக கொண்டு வந்து கருவூரில் குவித்தார்கள். புகழ்ச்சோழர் அதிகன் அரண் விட்டு ஓடியதை கேட்டு மகிழ்ந்தார். பகைப்படைவர் தலை குவையை பார்ப்பதற்காக வந்தார். பார்த்தார். அந்த தலை குவியலின் நடுவே ஒரு தலை அவர் பார்வையை இழுத்தது. அதை உற்று நோக்கினார். இது என்ன என்று திடுக்கிட்டு நடுங்கினார். அவர் பார்த்த அந்த தலையில் ஒரு சிறிய சடை இருந்தது. அவர் மனம் நடுங்கி கலங்கியது. அதை கைகொண்டு தொழுதார். என்ன தீங்கு நேர்ந்ததோ என்று அஞ்சினார். அந்த தலையை கொண்டு வர சொல்லி பார்த்தார். அப்பொழுது அதில் நன்றாக சடை தெரிந்தது. அவர் கண்கள் நீரை கக்கின. நான் பெரிய படையை போக்கி இந்த உலகில் சைவ நெறியை பாதுகாத்து அரசாட்சி செய்யும் முறை மொத்தமாக அழகாயிருக்கின்றது என்று சொல்லி அயர்ந்தார். இந்த திருமுடியிலே சடை தாங்கும் இவர் சடாதரி ஆகிய இறைவனுடைய அடியாராகத்தான் இருக்க வேண்டும். இத்தகையவருடைய தலையை கொண்டு வர நான் என் கண்ணால் பார்த்து இன்னும் இந்த உலகத்தை ஆழ்வேன் என்று இருப்பேனா? பலர் தாங்காமல் பழியல்லவா தாங்க வேண்டியிருக்கும்? என் ஆட்சியில் சிவனடியாரை கொலை செய்து பாவமென்றோ வந்து சூழ்ந்து விட்டது என்று புலம்பினார். இனிமேல் ஆட்சி செய்யும் தகுதியை நான் இழந்து விட்டேன். இனி இறைவனுடைய தொண்டு நெறியில் நின்று வலுவின்றி நாட்டை புறக்கும்படி என் மகனுக்கு முடிச்சோடுங்கள் என்று சொல்லி அரசர்களை நோக்கி கூறினார். இதை கேட்ட அமைச்சர்கள் கலங்கினார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் மயங்கினார்கள். அவர்களுக்குரிய சமாதானத்தை சொல்லி சோழர், இனி நான் உலகில் வாழ்வது முறையன்று. தீயிர் குளித்து உயிர் விடுவதே தக்கது. இறைவனுக்கு செய்யும் அபராதத்தை விட

அடியவர்களுக்கு செய்யும் அபராதத்திற்கு வேறு போக்கில்லை என்று சொல்லி தீயை வளர்க்கச் செய்தார். திருநீற்றை மெய் முழுவதும் பூசிக்கொண்டு சடையுள்ள தலையை ஒரு பொன் தட்டில் வைத்து தம் தலையை தாங்கிக் கொண்டு அந்த எரியை வலம் வந்தார். சிவபெருமானுடைய பஞ்சாத்திர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே அந்த தீ பிழம்புக்குள் இறங்கிவிட்டார். தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். அங்கிருந்தவர்கள் கண்மாறி பொழிந்தனர். சிவபெருமான் புகழ் சோழரை தம்முடைய திருவடி நீழலில் இருக்கச் செய்து பேரன்பு பெருவாழ்வை அருளினான். இந்த புகழ் சோழரே எரிபத்திர நாயனார் தம் பட்டத்து யானையை வெட்டி நின்றபோது இந்த அபராதத்திற்கு இது போதாதென்றால் என் தலையையும் கொய்தருள வேண்டும் என்று தம் வாளை உருவி நீட்டியவர்.

சில கேள்விகள், அதற்கான பதில்களும் இதோ. விரதம் கடைபிடிக்கும் காலங்களில் வேற்று சிந்தனைகளோ அல்லது தவறான எண்ணங்களோ ஏற்படும் பட்சத்தில் அது விரதத்தை பாதிக்குமா? நல்ல கேள்விதான். விரதம் இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் எழுவதாக சொல்லுகின்றீர்கள். தேவையில்லாத சிந்தனைகள், தவறான எண்ணங்களோ தானாக எப்படி வரும்? நீங்கள் நினைப்பதுதான் எண்ணமாக வருகின்றது. உங்களிடம் மனசு கட்டுப்பாடு இல்லை என்றுதான் பொருள். அந்த கட்டுப்பாட்டை நீங்களாகத்தான் விடாமுயற்சியோடும் பயிற்சியோடும் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். விரதம் இருக்கும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை நீங்கள் சரியாக கடைபிடிக்கவில்லை என்றுதான் தெரிகின்றது. இது உங்களுக்கு தெரிவதால் நீங்கள் எளிதாக உங்கள் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். தூய மனதுடன் விரதம் இருக்க வேண்டும் என்கின்ற நற்சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்களேன். ஜெபம் செய்யும் பொழுது எந்த திசை நோக்கி உட்கார்ந்து ஜெபம் செய்ய வேண்டும்? இது குறித்து ஏதேனும் சாஸ்திரத்தில் நியதிகள் உள்ளனவா? முதலில் ஜெபம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அதற்கு பிறகு திசை. எப்பொழுதும் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சூரியன் எந்த திசையில் உதிக்கின்றானோ அதை பார்த்து உட்கார்வது நல்லது. தெற்கு திசையை தவிர்க்கலாம். அதே நேரம் ஓரிடத்தில் தெற்கை மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற திசைகளை பார்த்து உட்கார வாய்ப்பே இல்லை என்றால் தெற்கை பார்த்து அமர்ந்து ஜெபம் செய்வதில் தவறில்லை. மற்ற திசைகள் உசிதம்தான். ஆனால் இன்றைக்கு கிழக்கு, நாளைக்கு மேற்கு, அடுத்த நாள் வடக்கு என்று மனமானது திசைகளை சுற்றியே அலையக்கூடாதே. அதற்காகத்தான் எப்பொழுதும் கிழக்கை மட்டும் பார்த்து உட்கார்ந்து ஜெபிப்பது என்பதை கடைபிடியுங்களேன். எட்டு கைகள் கொண்ட துர்கை அம்மன் திருவுருவப் படத்தை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்கின்றார்கள் பெரியோர்கள். வேறொரு பெரியவரோ தெய்வ படங்கள் எதுவானாலும் வீட்டில் வைத்து வழிபடலாம் என்கின்றார். அதற்கான விளக்கம் என்ன? மார்க்கண்டேய புராணம் எட்டு கைகள் கொண்ட துர்கையை வழிபட சொல்லுகின்றது. இதற்கு இந்த படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்ததாகத்தானே அர்த்தம்? இல்லை என்றால் ஆராதனை செய் என்றே சொல்லி இருக்காது. ஆகவே எட்டு புஜம் என்ன? ஆயிரம் புஜம் கொண்ட கடவுள் படத்தையும் வீட்டில் வைத்து வழிபடலாம். பாத யாத்திரையை விரதத்தின் அங்கமாக கொள்ளலாமா? பாத யாத்திரை செய்து பகவானை தரிசித்து வருவதால் அதிக பலன் கிடைக்குமா? நல்ல கேள்விதான். மாட்டு வண்டி அல்லது வாகனத்தில் யாரேனும் பயன்படுத்தினாலும் கோவில் வாசல் வரை செல்லலாம். உள்ளே பாத யாத்திரையாகத்தான் செல்ல வேண்டும். பாத யாத்திரையாக சென்றால்தான் அதிகம் பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் இல்லை. பாத யாத்திரையாக செல்லும் பொழுது அடக்கம் இருக்கும், அகங்காரம் நீங்கிவிடும். கடவுள் அளித்த கால்கள் அவரை தரிசிக்க செல்வதற்கான பயன்படுவது மிகவும் சிறப்பு. கிராமப்புறங்களில் நடந்து செல்லும் தூரத்திலேயே கோவில்கள் அமைந்திருக்கும். அங்குள்ளவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது மற்ற அலுவல்களை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். எனவே அவசரம் இல்லாமல் பாத யாத்திரையாகவே செல்ல விரும்புவர். தற்பொழுது கால மாற்றம் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருகில் உள்ள கோவிலுக்கும் காரில் செல்பவர்கள்தான் ஏராளம். காரில் சென்றாலும் பரவாயில்லை, கோவில் செல்லும் பழக்கத்தை மட்டும் வளருங்கள். தாங்கள் விரும்பினால் பாத யாத்திரையாகவும் செல்லுங்கள். கடைசி கேள்வி, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை கழுவி சுத்தம் செய்யக்கூடாது, அது லக்ஷ்மி கடாட்சம் நீங்கிவிடும் என்கின்றார்களே, அது சரியா? தினமும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சுகாதாரம் கெட்டுவிடும், வீடும் களை இழந்துவிடும். தூசியை தட்டி பெருக்கி கூட்டி துடைப்பதால் நீண்ட நாள் வாழ்வதற்கான தகுதியை பெற்றுத்தரும். தவறான தகவல்கள் பலவும் நம் செவிக்கு எட்டுவது நமது துரதிருஷ்டம். ஒதுக்க வேண்டியவற்றில் இதுவும் ஒன்று. உடலுக்கும் உள்ளத்திற்கும் சோர்வு தருவது வேண்டாம் என்று எவரேனும் சொன்னால் அதை நம்புவது நம் பலவீனம். உழைப்பு சுகாதாரத்தை தூண்டும். எனவே வீட்டை தினமும் சுத்தப்படுத்துங்கள். லக்ஷ்மி உங்கள் வீட்டில் குடியிருப்பாள்.

அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.

0: Never miss your favourite shows again. Click onto planetaudio.org.nz.
1: That it's always constantly evolving. There's always something interesting, something new to find.
2: It's big, it's new, and it's different. The food, and also how cosmopolitan it is.
1: And it has great coffee.
3: I love Auckland about the weather and the people. I think the capital is in Wellington, but the heart of New Zealand is in Auckland. Everything is happening here in Auckland.
4: The heart of New Zealand. 104.6 Planet FM. Loving Auckland, our diverse city.
5: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
6: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
6: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
6: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
6: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.